ஐ மே அஸ்தே நீ சொன்னாலே கையில நினைத்து சொல்லல யாரெந்த நாயுதல்லாம இறைய சுசல்ல சந்தாவுடன் சங்கி உச்சாம்பிர் குஷ்டுர் ஹயத்தால்கள் அருகிவி வாசன்யோ குஷ்டுர் எமிர் கந்தம் மர்மராயா கிமல்லது யுக்காதாயா அஷ்கமல்சன் ஆவிசுயா கிசலி எலிம்பிஸ் யாயா ஐ மே அஸ்தே நீ சொன்னாலே கையில நினைத்து சொல்லல யாரெந்த நாயுதல்லாம இறைய சுசல்ல.